wa wo yɛwɔ Jesus wɔnni yɛhwia bɔda ka wakoma to yɛm woyare ne yɛketua bi wɔ n'ani so Bible sɛ wɔna wasoa wade soa berɛ na wɔkɔn mu bu wɔse wɔmfa mmra me awurade nkyɛn na mɛma w'ahome onyankopɔn bɛma w'ahomeɛ awie yi ma yɛnto ne mɛkyi na yɛnkɔ